0: எமது வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 1 மணி ஆகிறது. அன்பான மொரிஷியஸ் வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை இனிய மத்திய வணக்கம். மத்திய நேரத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை அறிகின்றேன். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 8 தேதி. நம் மாதத்தின் ஆவணி மாதத்தின் 22 நாள். கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைகளில் மொரிஷியஸ் வானொலியில் மத்திய நேரத்தில் நாம் உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அளிக்கின்றோம். நிகழ்ச்சியின் முத பாகத்தில் வருவன பக்தி பொங்கும் பாடல்கள். இதோ முதலில் வருவது விநாயகனை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல் உங்களுக்காக.
1: சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பிரசன்ஸ்.

நாயகனே பாட விநாயகனே பாட நான் என்ன தவம் செய்தேன் என்று தொடங்கும் பாடலை கேளுங்கள்.

இதோ அடுத்து வரும் பக்தி பாடலை கேளுங்கள். இசைவாணி வாணி ஜெயராம் அவர்கள் குரலில் வரும் இந்த பாடல்.

நாம் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும், நம்மையே கிடைக்கும் எல்லா நலமுடனும் வாழ்க, வளமுடன் வலிமை தரும் செவ்வாய்க்கிழமை. இதோ திரு முருகனை போற்றும் பக்தி மிகும் இந்த

தீ பாடல்கள் இதோ வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு. இறைவனே மனிதனுக்கு சொன்னது கீதம், மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

0: நம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளில் நிலையாமை அதிகாரம் 34 என்பது இந்த உலகத்தில் உள்ள செல்வம், இளமை மற்றும் மனித உடல் ஆகிய அனைத்தும் தற்காலிகமானவை, அதாவது நிலையற்றவை என்ற உண்மையை விவரிக்கிறது. இந்த அதிகாரத்தை அமைத்து மனிதர்கள் பேராசையையும் அகங்காரத்தையும் துறந்து அற வழியில் வாழ வேண்டும் என்பதை பற்றி வியத்தக்க குறப்பாக்களில் செதுக்கியுள்ளார். இதோ கேளுங்கள் இக்குறப்பாக்களை. நிலையாமை, இன்ஸ்டபிலிட்டி.
1: நிலையாமை
2: L'ignorance qui fait prendre des choses transitoires aux choses éternelles est vraiment crasse. Les grandes richesses arrivent comme les foules au théâtre. Elles partent aussi comme ces mêmes foules.

0: La fortune est de nature transitoire. Si donc on l'obtient, on doit l'employer immédiatement à des œuvres impérissables.
1: நாளேன ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பேரின்.
0: Pour ceux qui le connaissent,

0: Est-ce parce qu'elle n'a pas encore trouvé une demeure permanente que l'âme réside temporairement dans le corps?
1: முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி.
2: நிலையாமை அதிகாரத்தின் சுருக்கம். வள்ளுவர் இந்த அதிகாரத்தின் மூலம் நம்மை சோகத்தில் மூழ்கடிக்கவில்லை, மாறாக வாழ்க்கை நிலையற்றது என்பதால் நாளைக்கு செய்யலாம் என்று தள்ளி போடாமல் இன்று நமக்கு கிடைக்கும் நல்வாய்ப்புகளை கொண்டு பிறருக்கு நன்மைகளையும் அறத்தையும் செய்ய வேண்டும் என்று உன்னத விழிப்புணர்வை ஊட்டுகிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது. உங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சி அன்றுக்கும் நியவை, இன்றைக்கும் நியவை, என்றும் நியவை திரைப்பட வரிசையில் இதோ வரும் இந்த பாடல்.

இசைஞானியில் ராஜா அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள அம்மன் கோவில் கிழக்காலை படத்து பாடல். இது பத்மஸ்ரீ கலைமாமணி டாக்டர் கே ஜே இயேசுதாஸ் அவர்கள் குரலில்.

இடுவடுத்தவரும் பாடல் இருவரும் இணைந்து பாடுகின்றார்கள். அடவது இசைக்குள் சித்ரா உன்னிமன்னன் ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பாடல் இது. அருமையான ஒரு பாடல் காதல் கண்மணி அன்பின் ஓ

மொரிஷியஸ் வானொலியில் உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை நாம் பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நாள்தோறும் நாம் வழங்கும் நிகழ்ச்சி உங்களுக்காகவே.

தட்டுவங்கள். நம்முடன் வருவது புண்ணியம், பிரியாக கூடாதது நட்பு மிக மிக பெரிய நாள் என்று. மிக பெரிய தேவை அன்பு, மிக கொடிய நோய் பேராசை, மிகவும் சுலபமானது குற்றம், மிக பெரிய வெகுமதி காலை விளக்க வேண்டியது மன்னிப்பு.

இசை திரை கீதங்கள் இன்சுவை தரும் பாடல்கள். பகலும் இரவும் ஒன்று சேர்ந்து, பகல் போல இல்லாமலும் இரவு போல அல்லாமலும், பகல் இரவாக காட்சி தரும் அழகிய பொழுதே இந்த மத்திய பொழுதுதே.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: உங்கள் நிகழ்ச்சி இறுதி பகுதிக்கு வருகின்றோம். காதலர் தினம் படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல் இது. நினைவில் நிற்கும் ஒரு பாடல். நாம் வழங்கி வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். இன்று செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் தேவராகம் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். வழங்குபவர் அன்பர் கலைவாணி அவர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நாங்களை மீண்டும் சந்திப்போம் நேர்களே. அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி. வணக்கம் நேர்களே.

சத்தியம் நிறைந்த இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மனம் அமைதியை பெறவும் இல்லம் இறையருளால் நிறையவும் நம் எண்ணங்கள் தூய்மை பெறவும் இந்த ஒரு மணி நேரத்தை இறைவனின் திருநாமத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். இந்த ஒரு நற்றியலை தொடங்குவதற்கு முன் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்குவது நமது மரபு. தடைகளை தகர்த்து நல்வழி காட்டி அறிவையும் ஆற்றலையும் அருளும் ஆன்முகனை பணிந்து இன்றைய தெய்வராகத்தை தொடங்குவோம்.

நம சிவாய சிவான விநாயகர் பெருமானை வணங்கிய நாம் இப்போது சிவபெருமானின் திருவடிகளை நோக்கி பயணிப்போம். சிவபெருமானின் வழிபாட்டில் மிகவும் புனிதமான ஒன்றாக கருதப்படுவது வில்வ இலை. மூன்று இதழ்களை கொண்ட வில்வத்தை சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பது சிறப்பான வழிபாடாக போற்றப்படுகிறது. மலர்கள் இல்லாவிட்டாலும் தூய மனத்துடன் ஒரு வில்வ இலையை அர்ப்பணித்து சிவனை வணங்கினால் அந்த அன்பை மிகச்சிறந்த பூசையாகும். ஓம் நம சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை மனதில் உச்சரித்தபடி வில்வ இலையின் மகிமையை எடுத்துரைக்கும் இந்த பக்தி பாடலை கேட்போம்.

இந்த இனிய வேளையில் அடுத்ததாக நாம் அன்னையின் அருளை நாடி செல்கின்றோம். அம்மா என்ற ஒரு சொல்லிலேயே அன்பு, கருணை, பாதுகாப்பு, தியாகம் அனைத்தும் அடங்கியிருக்கின்றன. அதுபோலவே உலகத்தையே தன் பிள்ளைகளாக காத்தருளும் பரசக்தியை நாம் அம்பிகை, துர்க்கை, காளி, மாரியம்மன், மீனாட்சி என்ற பல திருநாமங்களில் வணங்குகின்றோம். தாயின் அருள் இருக்கும் இடத்தில் நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இருக்கும் இடத்தில் மனதிற்கு வலிமை பிறக்கும். அந்த சக்தி வடிவான அன்னையை மனதார வணங்கி அடுத்த பாடல்

அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வராகம் எனும் நிகழ்ச்சி. அன்னையை வழிபடும் போது பெரிய வார்த்தைகள் தேவையில்லை. உண்மையான பக்தியுடன் அம்மா என்று அழைத்தாலே போதும். நமது இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருந்து வாழ்க்கையை பாதையில் நம்மை காக்க வேண்டும் என்று பரசக்தியிடம் பிரார்த்திப்போம். நம் இல்லங்களில் அன்பு பெருகட்டும், குடும்பங்களில் ஒற்றுமம் நிலைக்கட்டும், நோயற்ற வாழ்வும் மன நிம்மதியும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அன்னையின் அருள் மழையில் நனையும் வகையில் இன்னும் ஒரு இனிய அம்மன் பக்தி பாடலை கேட்போமா?

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum. Came to Mauritius.
2: Namaskar.
3: Shodharandariki Hrudaya Purvaka Namaskaram.
4: Ungal anaivarukkum vanakkam.
5: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
6: மொரிஷஸ் வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
7: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கலிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் இன்னிசை பாடல்களும் மற்றும் பல சுவாரஸ்யமான விடயங்களும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். முதன் முதலாக முருகனை போற்றும் அருமையான பாடலை கேட்கலாம்.

அவ்வையே நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அம்மையப்பனிடமிருந்து

ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி மாறுவது மனம் சேருவது

வருளி அன்பர்களே, அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள் புதிய வானம். இந்த பாடல் டி எம் சவுந்தரராசன் பாடிய ஒரு அருமையான பாடல். இதோ

வானொலி அன்பர்களை, இப்பொழுது மெல்லிசை பாடல்கள் வரிசையில் குலுவாலிலே என்னும் பாடலை முத்து படத்திலிருந்து உங்களுக்கு தருகின்றோம்.

வானுடைய அன்பர்களே, அடுத்து வரும் பாடலை சிறப்பாக ஃப்ளாக் ஓரில் வசிக்கும் ஹங்கன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.

அன்பாருடைய நண்பர்களே, டிஎல் மகாலிங்கம் பாடிய நீ கட்டும் சேலை இந்த பாடல் ஒரு கிராமிய பாடல். கேட்டு மகிழ்வடையுங்கள்.

வருடைய அன்பர்களே, நாம் வழங்கிய இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி நேற்றே இல்லாத மாற்றம் என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.